கொல்லத்துள்ளொரு சின்ன கடையில புள்ளிக்காரன் புள்ளை தந்தே கரியனி ஒரியனி தீயனை கண்டால் பாலே. கொல்லத்துள்ளொரு சின்ன கடையில புள்ளிக்காரன் புள்ளை தந்தே கரியனி ஒரியனி தீயனை கண்டால் போலே. வாயில் ஆவிக்கப்படும் மூடி வரும் போய் கொட்டங்காடி.

ஆயிடுச்சு. போய் கொட்டங்காடி போய் அத்தங்க கடையிலே போய் இந்த கரியுதாரு பழக்க வருத்தரும் போரு கொச்சிலங்காடி உள்ள